0: 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
2: Fitness and Day Putiya Powerhouse. Ini Alrayanilum. Falcon Fitness Center and Day Eramati Branch Alrayanil. Utkaran Dinayatunu, Malayalatindi Priyataram, Jay Surya. Opam Nadi Maraya Esther Anil Shamna Kasim. Opam producers Aya C.R. Salim and Rajesh Krishna. September Padritina, Vaigitte Eramanike. Falcon Fitness Center Alrayan. Everkum Swagadam.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
4: யூ ஆர் லிஸ்னிங் டு
3: ரேடியோ சுனோ. யூ ஆர் லிஸ்னிங் டு ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: Radio Suno 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: புதியொரு தினம் அதினொரு ஸ்வரம்.

0: ரேடியோ சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: புதியொரு தினம் அதினொரு ஸ்வரம்.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவிட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்க எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டவும் இல்லாது எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel.

சொல்லி ஐயப்பன் ஐயப்பன் சுட்டு காக்க கொத்தி கடலில் முன்னா பிள்ளர் எடுத்து தட்டா பிள்ளர் தட்ட.